கட்டுகிறதா தக்க தக்கிட்டு தக்க திம்பிட்டா கட்டுகிறதா தக்க ஜென்னு தக்க ஜென்னு தாக்கதுகிறதா கட்டுகிறதா தக்க ஜென்னு தக்க ஜென்னு தாக்கதுகிறதா கட்டுகிறதா தாக்கதுகிறதா கட்டுகிறதா தாக்கதுகிறதா கட்டுகிறதா தாக்கதுகிறதா கட்டுகிறதா தாக்கதுகிறதா கட்டுகிறதா கட்டுகிறதா